ஜீனனேயோ டிக்குட்டு சூடோக ஜோக்கர் செல்கிற இயேசு கிறிஸ்டோ வின் யுமிகன் மத்தியன் கமவடுவாகு கேம்மமிகி நி ஆக்கே வின் ஃபோன் மா ஆக்கே வுக் மலே நி சாக்கு சாவப்பா நாக்க சாவப்பா வரியோமே டிக்கு வின் ஃபோன் பாலோபா இனினு டுச்சு இப்பியரா போருவியா பும் வென்டோனரா பிச் ஸ்பீக் எஃப்எம் வேகபேடிக்காரே மேரோச்சு போனி வின்